0: And more news coming in. Well, the TVK is responding to Edupadi Palaniswami calling him a thief. Says EPS meeting press as his plans to become CM has been foiled. Claims EPS's mistake led to ADMK staring at a void. As EPS's 50-day attempt involving himself, his son Stalin and his son ended in failure, he's only meeting the press now. He was attempting to become and to protect their assets. He should realize his mistakes, and that's the reason his party is staring at a void. EPS should realize his mistake, is what the TVK says.
1: அவர் வந்து 50 நாள் முயற்சி அந்த கவுண்டிங் முடிஞ்சதை அன்னைக்கு அவரும் ஸ்டாலினும் எடப்பாடி மகனும் ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்களும் 4 பேரும் செய்த முயற்சி இன்று தோல்வி அடைந்ததை உணர்ந்து கொண்டு இன்னைக்குதான் வெளியில வந்து பிரஸ்ஸே மீட் பண்றாரு. இன்னைக்குதான் பிரஸ்ஸே வந்து ஒரு 50 நாட்கள் சந்திக்கிறார். என்னை எப்படியாவது முதல்வர் ஆகணும் முயற்சி செஞ்சாரு, இல்ல எப்படியாவது ஆட்சி அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றணும்னு நினைச்சாரு. முதல்ல அவர் வந்து அவருடைய தவறை உணரணும். திரு எடப்பாடி அவர்கள் அவருடைய தவறை உணரணும்.
0: Pramod Madhav is born. That story, Pramod, this only is an extension of the ongoing bickering between the AIDMK chief and the TVK because of the kind of words that was used during, the Karur gathering by first the chief minister and then EPS retorting later on.
2: Wants to give to Edupadi Palaniswami. The interesting fact is, like, just like how Nirmal Kumar, the minister, said, one thing is certain, EPS has met the press almost after 50 days since the election, and this is when he called the chief minister Vijay as Kalavani, which means a thief. And he said, like, he's a thief for actually taking over taking away the MLAs who actually contested and won in twin leaf symbol of AIDMK. And that is why he called TVK as a bunch of thieves and the chief minister as thief, for which now Nirmal Kumar has retaliated, claiming that it is AIDMK's EPS who attempted for almost 50 days to become the chief minister, even trying to form alliance with the DMK. He said that EPS, Stalin and both their sons were involved in this kind of a conspiracy, and actually the plan, since it foiled, now EPS is coming forward, and not just that, Nirmal Kumar is actually advising EPS to go ahead and, you know, retrospect what mistake he did, and then because of that only AIDMK is actually facing void right now, Sneha.
0: Right, Pramod, getting us those details and putting those comments into perspective here, listening to what was said.
3: பத்தாம் தேதி கரூருக்கு தமிழக வெற்றி கட்சியுடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா? சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல, தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு ஏற்றலை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரைப்பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து, அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிக்கே சேர்த்திருக்கிறார்களே, களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்ந்தோர், அவர்தான் களவாளி.
0: All right, now Messi's Argentina fought and they produced yet another comeback to seal a place in the World Cup final. England drew first blood in the highly anticipated semi-final when Anthony Gordon converted a cross from the right side, but an inspired strike from Enzo Fernandez took the defending champions to parity, making Argentina believe that they aren't done in the tournament just yet. A defending champions kept surging for a second, and it was courtesy the talisman that they found it. Messi laid the perfect cross, which is perfectly put into the net by Martinez. The Argentinians will now be up against Spain in the grand finale on Sunday.
4: Es muy difícil en la situación que me toca estar, más allá de que de que uno siempre aporte y trate de tirar para adelante, uno siempre quiere jugar, esa es la realidad. Y toca agachar la cabeza, trabajar, correr, trabajar, tener humildad y sacrificarse por lo que toca hacer en el momento. Y bueno, estos son los premios que uno espera siempre por todo lo que te dije antes, por todo el trabajo que uno hizo desde chiquito. Y nada, hoy es todo felicidad y es todo mérito a este grupo que ante la adversidad sigue y va y no se cansa. Y tenemos como ejemplo al mejor del mundo.
0: Let's tell you about the country Argentina, England's greatest nemesis. In the 1986 World Cup, Maradona's hand of God that played in Argentina, captain scored a goal with his hand at the 51st minute. At that point in time, the referee gave goal in spite of England's players protesting. Then again in the year 1998, Beckham's red card, Beckham sent off for kicking Argentina's Diego Simeone during round 2 of 16 game. England went on to lose via a penalty shootout. Beckham blamed for that loss. Then in the year 2002, Beckham took revenge there while he avenged the England defeat by converting penalty in 1-0 win. Argentina players claimed penalty was wrongly awarded. Then in the 2026 World Cup, Messi inspired Argentina win, making two decisive assists at 85th and 92nd minutes to sink England. Argentina scored twice in 6 minutes to clinch 2-1 win.